ஆ கிச்சனோ பாச்சோஜன ஆ லாத்தம் ஆதோ நிகே அச்சனோ ஏ யதி தனே பெனாஸ் ஆஃப் சிகாகோ அந்த இ நிலிகே ட்ரைபல் கவுண்டி ஸ்டேட் ஆஃப் ஃபெடரல் எலெக்ஷன் ஏ யதி குயிட ஷின் ஹோட் ஆ பனஹோ நெகோ இட் ஆ யசே ஏ ய க்ளோஸ் ரேஸ் நோ பாந்த ஹஸ்னே Nte e te ne e ya aju native voters tan zeni ke e ata is nelo e e ya pe aju hot a e khones na no pa ta han ne chini la to e de ya te a hot a shi e ya a de hi il te o e ya ti re a de e ya be hat a hatso zi la to at di a ko a do a chino e ya to a ni o yu hot a n se ta hin ki ti e ho no ko n ha ta yo sen lo ta te Tribal voting rights, Nene, behez ani sahot ego da ein anda yot liso, anata ye nesan di e yata no, nich ahi ala echin kitty anahalon hot, a late native voters than it lena janila, a conde hota e di kudo nikhe bishop and the nevenaso kahot, so the bishop on sa ane.